மனோஜ் முந்தாஷியர் பூர்ணம் அலாபதி நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் அவர ரச்சனைகி ரோச்சக் கோஹ்லி ஹாகூ ನುಸ್ರತ್ ಫತೇಹ್ ಅಲಿ ಖಾನ್ ಅವರ ಸಂಗೀತವಿರುವ ರೇಡ್ 2 ಚಿತ್ರದ ಗೀತೆ ಹಾಡಿದರೆ ಜುಬಿನ್ ನಾಟ್ಯ.